மத்தா ஜதி உசூர் பிளாக் தா பூத்த சபலி பேஷ் பைத்தூர் ஈத் பரஹா பூத்து தக்காஜி முக்கியமந்திரி விஷ்ணுதேவ் சாய் ஜில்லா தூர் லோகுர்குன் டாக்டர் பூத்து கேவலூர் லோகுர்குன் அவர் ஜில்லா கலெக்டர் லோகுர்குன் ஜோஹார் கீத்தூர் ஓர் இத்தூர் கி உசூர் பிளாக் தேஷ் மெட்டே தே தூசர நம்பர் பையானா சர்க்கார வத் ஆயோஜித் யோஜனா தத் தேஷ் பூத்து த அசல் கவாஹி ஆந்த் அகாய் வன மந்திரி கேதார் கஷ்யப் இத்தூர் கி மட்டகுட்டா தா முஷ்கில் இலாக்கா முன்னே வன்னே டாக்டர் பூத்து கேவலூர் ஜில்லா கலெக்டர் ஜோ மன் லகா கீசி காம் கீத்தோர் உப முக்கியமந்திரி அருண் சாவ் ஹந்தலே பீஷ் மயி தே கொண்டனார் ஜில்லா தா கேஷ்கால் தே ஆஷ் மத்த உந்த பஹலி தேலின் சத்தி மாதா நா திஹார் தே சாமி லாத்தூர் காரக்கரம் தே புல்லோ வடக்சோர் திருமால் சாவ் இத்தோர் கி தேலி சமாஜ தூசரா சமாஜ் சங்கே மிலே மாசி சத்தீஸ்கட் மகதாரின் புரோஹித்துன் புண்ணே படா கியான் காஜே பரஹா காம் கியான்தா ஓர் பரோசா திலா கீத்தூர் கி முன்னே வாயினா வர்சாத்தே ஈத் திஹார் அவுர் பரஹா ரூபத்தே மன கியானா ஆயார் ஈத் பேரா வன மந்திரி கேதார் கஷ்யப் சாம்சத் மகேஷ் கஷ்யப் அவுர் விதாயக் நீல்கண்டே காம் வன அதீன் ஜகத் மத்தோர் ராஜதே ஹயங் வத் பீஷ் அவுனா விக்சித் கிருஷி சங்கல்ப அபியான் கேத்தி பாடி படா கியானா காம் சலா கியூர் ஈத் பேரா கர்மக்கலோர் குன் விஷால்தா அவர் பேஷ் தரிக்கத்தா கேத்தி கியானா கபர் ஹீத்தூர் இதே காம் தஹத் பிஜப்பூர் இதே பேரா ஓர் யோஜனா தா சஞ்சாலன் கியானா ஏர் தூசனா த தரிக்கா ஏர் த பேஷ் ஜாஞ்ச் த காம் குன் வனே பேஷ் மனே சங்கேஷ் ஹூர்தூர் திருமால் ஷோன் பர்ஹோர் ஷாஹப்லூர் குன் இத்தோர் கி வசூர் தமுன்னே வாயனாத்தை ஹி ஏர் தங்கி துங் சாப் சபை கியானா சங்கே ஏர் த ஜாஞ்ச் கீம் லோர் ஏர் குன் பச்சா கியானா ஆர் தர்த்தி த ஏர் பிஷானா த புல்லொ இர்த்தூர் அப்புன வலியான த பேரா கேந்திரிய அதிரிக்த சச்சிவ் ஸ்வச்ச பாரத் மிஷன் நாட்டினூர் லதாஹத் வனா கியான் தோர் சௌச்சாலய தபாரத்தை வன கபர் பைத்தூர் வஸ்திர் சம்பாக்தூர் கமிஷனர் தோமன் சிங் ஹந்தலி இக்கீஸ் மை ததிய பரஹூர் சாஹப்லூர் சங்கே பைட்கி அலக் அலக் விபாக் ந காம் காஜ் குன்ஹூர்தூர் அனி யோஜனா த காம் வடே மச் பச்சு மந்தா இதன் கபர் பைத்தூர் ஒரு பரஹூர் ஷாஹப்லூர் குன் இத்தூர் கி மாவோவாதி ختم ஆலே அந்தர் த இலாக்கா தே சர்க்கார் த யோஜனா த காம் குன் பேஸ் சாலு கியானா ஆயி திருமால் சிங் லாபி தூர் த இலாக்கா தே படாயி டாக்டர் சேவா உண்டன ஏர் சடேக் பிஜிலி அவர் பூத்து கமாயி ந சுவிதா வேஷ் மிலே மாயனா யப்புட்டானா த காஜி ஹுக்கும் ஹீத்தூர் பைட்கா தே திருமால் சிங் ராஷ விபாக் தூர் காம் காஜ் கேவலூர் குன் வனே ஹூர்தூர் அவர் இத்தூர் கி நாட்டின் நங் இலக்கத்தி பட்டேல் அவர் கொட்வாரக்கனா காலி ஜகான் குன் ஜல்தி பர்த்தி கியானா ஆயி ஓர் நார் பினா கத்தமத்த நாமாங்கந்தர பட்வாரா மாம்லாங் குன் ஷாப் கியானா சங்கே சங்கே நீலி மாலிக் லோர்குன் கசரா பீவன் கர்ம கிதாப் அவர் வன அதிகார் பட்டா பௌத்தி நாமந்திரன் அவர் காம் குன் முன்னே இருஷ கிசி கியானா காஜே இத்தோர் யித்தூர் பஸ்திர விகாஸ் பிராதிகரன் உபாத்தியாட்ச லதா உசேண்டி ஹந்தலே கிக்கிஸ் மை ததியா கொண்டனார் ஜில்லா த போல் போலா நார்த்தே 8 லாக் ரூபியாங்கனா கர்ச தனே பனே மாயினா விகாஸ் காம் நெலி அர்ஜி கீத் இதே காம் தத்த பிளாட் பாரா சௌக்கத்தே ஹேரே த ரங்கமஞ்சத்தே ஜர்ரே பேந்திரி தே 100 மீட்டர் சிசி சடக் வனா கியானா ஆயார் காரக்கிரம் தே திருமாய் லத்த உசேண்டி லயோர் குன் கேல் சாமானிங் வனே தூஸ் தந்தேவாடா கலெக்டர் தேவேஷ் குமார் துரு ஹந்தலே தினத்தி காட்டம் மந்தலே உப ஸ்வாஸ்த் கேந்திர த ஜாஞ்ச் கீத்தூர் இதே பேரா ஓர் அஸ்பத்தால் தே தவாயிங் அவர் மரீஜ் லோர்குன் ஹியானா கீத்தா அசுவிதானா கபர் பைத்தூர் டாக்டர் லோர்குன் அஸ்பத்தால் தே தராஸ் கஸ்கலிங் மந்தலிங் கஸ்க் சம்பந்தலிங் ஹர் தேரா தவாயி இரு சம்பந்தான கியானா காஜி ஹுக்கும் ஹீத்தூர் பிஜப்பூர் ஜில்லா தாகமேட்டா சாட்ரா எடப்பள்ளி அவர் பில்லூர் நார்த்தே மந்தலே பாயிஷ் மயிதா தியா ஷஹாப்லூர் குன் ஜன் சௌபால் லகா கீஸ் மத்தூர் இதே பேரா நாட்டினோர் குன் சடேக் பனா கீஷ் நூகாங் தூசானா தே ஆத்தல் தக்லீப் த உண்டன ஏர் த சங்கட் டாக்டர் சேவா த கமி படாய் அவர் தூசர ஜரூரி காமக்கனா மூலபூத் சிவிதா ந புல்லோங் லோகுர் குன் முன்னே இர்த்தூர் பாரதிய சேனா ஆன்லைன் பரீட்சா தாக்கி தாரீக் வஹத்தூர் ஈத் ஆன்லைன் பரீட்சா த முன்னே வாயினா உந்த தஹ ஹயங்க ஜூன் அவுனா அவர் இதனா பர்கே 8 தஹ 12 ஜூன்
और नहा आयोजित किया ना आयार इधे काजे भिलाई दुर्ग रायपुर बिलासपुर और जगदलपुर ते कुल 10 परीक्षा केंद्र बना की तोर अगाय हर दिना मुंड तहनालुंग बेरा परीक्षा पयाना आयानु फार्म निहलेर सब्बोई लोरकुन भारतीय सेना ता वेबसाइट ते हंज अपना पुरोई कागज पशिश कुन अपलोड किया परानूर भारतीय सेना अग्निवीर भर्ती ता लिपिक और स्टोर कीपर टेक्निकल कामकाजे आयोजित परीक्षा ना रिजल्ट जारी की तोर ईद परीक्षा ते छत्तीसगढ़ तोर 20 लयोरकन पास आतुर परीक्षा की रिजल्ट भारतीय सेना तब वेबसाइट ज्वाइन इंडिया आर्मी ते मनता और सेना भर्ती ऑफिस रायपुर ता नोटिस बोर्ड ते बने चिपका की तोर सोचे की अनांत की सेना भर्ती ऑफिस अग्निवीर लिपिक और स्टोर कीपर टेक्निकल काम काजे परीक्षा महीना हंदले जनवरी तक महीना ते धमतरी ते आसमत्ता खेल और युवा कल्याण विभाग तक वस्तेर ते मंदानाथ किसी खेल सीखो किया न चालू मनता ईद केंद्र ते दौड़ कूद या वितान तीर कम कांता या कारिंग विल और फुटबॉल लह का खेल कुन शामिल की तोर ईद केंद्र ते 13 ता 17 वर्षा तोर लयोर को भर्ती आए परानूर या परिंतोर खेल केंद्र से भर्ती आया ना काज चुने के लिए परीक्षा 28 और 29 मई जगदलपुरा ता धर्मपुरा खेल मैदान या दीपते नरकी 7 बजे आयोजित किया ना आयार बरहुर खेल साहब बेहतर की खेल मन केवल और खिलाड़ी अपना जरूरी कागज और खेल कना इनाम कागज संगे 27 मई दिया उन्दी जगह वास हाजरी हिया परानूर खेल जगह खेल साहब बेहतर की ट्रायल जांच सबले बेस खेल खिलाड़ी लोकुर कुन ही चुने किया ना आया आखिरी तेउंद बेरस मोदल समाचार फिर ओसा केंजा स्कूल शिक्षा विभाग प्राइवेट स्कूल कना देख रेख ता काजे राज्य ते या देश में ते मितानी समितिंग बना की तो राज्य सरकार खदान कना काम काज ते साफ सफाई और जिला शिक्षा ते तुरते काम किया ना काजे खनन सूचना केंद्र तबने बना की तोर नीति आयोग वत जारी आकांक्षी ब्लॉक न चैंपियंस ऑफ द क्वार्टर खबर ते बीजापुर ता उसुर ब्लॉक ते दूसरा नंबर पाइतूर राजता सबो रागर या पोस्ट ऑफिस ते 25 और 26 मई ता दिया बचा किया ना खाता खोले किया न काजे बरहा काम चला किया न तो इदेना संगे गोंडी समाचार बुलेटिन ता अंक इगाए मारता सेवा जोहार।